மாத்தர்ல வன் பேரு கோரிக்கை தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.